0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நமஹ ப்ரியாய நமஹ கவயே நமஹ ஷாகாய நமஹ விஷாகாய நமஹ கோஷாகாய நமஹ சிவாய நமஹ பிஷஜே நமஹ அனுத்தமாய நமஹ கங்காப்ளவோதகாய நமஹ பவ்யாய நமஹ புஷ்கலாய நமஹ சபதயே நமஹ சிதாய நமஹ விஜிதாத்மனே நமஹ விதேயாத்மனே நமஹ பூதவாஹனசாரதயே நமஹ சகணாய நமஹ கணகாயாய நமஹ சுகீர்த்தயே நமஹ சின்னசம்சயாய நமஹ காமதேவாய நமஹ காமகாலாய நமஹ பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ பஸ்மப்ரியாய நமஹ பஸ்ம

ஆதிராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஸ்ரய

நமஹ. ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ. ராஜராஜ பிரியாய நமஹ. ராமாய நமஹ. ராஜசூடாமணயே நமஹ. பிரபவே நமஹ. வீரேஸ்வராய நமஹ. வீரபத்ராய நமஹ. வீராச

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவ

0: அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா யதோ மமாத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namah Shivaya.
3: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import. Sthirakstha.

భవః స్థిరః. సో స్థిరః, హి స్టార్ట్స్ ఆఫ్, ఉపమన్యు మహర్షి స్టార్ట్స్ ఆఫ్ బై సెయింగ్ స్థిరః. స్థిర మీన్స్ వన్ హూ ఇస్ పెరీనియల్, వన్ హూ ఇస్ ఎవర్ లాస్టింగ్. వీ కెనాట్ ఈవెన్ సే లాంగ్ లాస్టింగ్ ఫర్ లార్డ్ శివ బికాస్ హీ ఈస్ ఎవర్ లాస్టింగ్. దర్ వాజ్ నాట్ అ టైమ్ వెన్ మహాదేవ వాజ్ నాట్ ప్రెసెంట్ అండ్ హీ వాజ్ ప్రెసెంట్ డ్యూరింగ్ ద పాస్ట్ ప్రెసెంట్ అండ్ ఫ్యూచర్. దర్ వాజ్ నాట్ అ టైమ్ హీ వాజ్ నాట్ ప్రెసెంట్. బ్రహ్మ విష్ణు ఇంద్ర మునయోర్ జన్మ మృత్యు జరాదితాహ. మత్స్య పురాణం 154th chapter 179th verse. When Parvati Mata was actually asked by the sages, why don't you, you know, why are you, what makes you to get attracted to Lord Shiva? Why don't you get married to Agni or Indra or Shripati, that is Vishnu or Brahma is also there. They are more attractive when compared to Lord Shiva. Why don't you get married to them? And then Parashakti replies, Brahma, Vishnu, Indra, Munayor, Janma, Mrityu, Jaraditaha. So, the personalities that you talk about, oh, the rishis, Brahma, Vishnu, Indra, are bound by, and also the munis, and also you rishis, she also includes the rishis, Janma, Mrityu, Jaraditaha, you are bound by birth, old age, disease, and death. All the personalities, including Brahma, Narayana, and Indra, are bound by birth, old age, disease, and death. Whereas I want to get married to the eternal, imperishable, one who doesn't have birth, ajaya mano bahuda vijayate, who is eternal, who is everlasting, who has been present at any time, and that is Lord Shiva alone. And even these personalities get aishwaryam. Aishwarya comes from the root word ishvara. These personalities get aishwaryam from Lord Shiva alone. Brahma, Vishnu and Indra get aishwaryam from Lord Shiva alone. Another place in the Padma Purana, Patala Kanda, 108th chapter 70th verse. So there it says the age of Brahma and Vishnu is described. So Brahma's age is described as actually the four inhalings of Vishnu. Okay, so does Vishnu have an age? Yes. So that's what the 70th verse says. Chatur nishvasa matrena Vishnor ayur udahrutam. Chatur nishvasa, four inhalings of Maheshwara, is the entire Vishnor ayur. Ayu means life, and Vishnor, the ayur udahrutam. So the four inhalings of Maheshwara is the entire life of Vishnu. So one Vishnu comes and goes for every four inhalings of Mahadeva or Sambashiva. So I quoted these things because Stiraha, the very first word itself says Stiraha, who is perennial, who is everlasting. There was none before him and he has been there during the past, present and future. There was none before him. There was nothing Purvam to Mahadeva. Purvajaya cha Parajaya cha, Rudram says. So he is everlasting, eternal. He alone is eternal. Paramashiva, when we say Paramashiva, Parashakti also comes. Parashakti and Paramashiva are eternal. Not Brahma, Vishnu or Indra. Stanuhu. Stanu. The next name actually, who is the axis? Who is the axis of the entire universe? Stanu means immovable. Arunachala. This reminds me of Arunachala. Achala means mountain. Arunachala. Mahadeva appeared as an Agni Stambha in the Kshetram of Arunachala to destroy the ego of Brahma and Vishnu when they were fighting in ignorance on supremacy. He appeared as an Agni Stambha and Brahma went in search of the beginning of Lord Shiva and Vishnu went in search of the end of Mahadeva. They were not able to find. So immovable, he appeared as an immovable Agni Stambha. That's what Stanu means, who is the axis of the world. So the Kartik month is also coming up. In November, Margashirsha, that's when Mahadeva appeared as an Agni Stambha in Tiruvannamalai and then he crushed the ego of Brahma and Vishnu. So they usually show the Deepam in the TV and you know, flocks and flocks of people. Now it is COVID, but usually like around like they will not be able to manage the crowd in Tiruvannamalai during the month of Kartik. And then Prabhu, very interesting word. Third name of Lord Shiva is Prabhu. Prabhu is actually comes in the various Upanishads. Shvetashvatara Upanishad, Mahanarayana Upanishad, Kaivalya Upanishad, Uma Sahayam Parameshwaram Prabhum.
பிரகஜாபால உபநிஷத் திரிநேத்திரம் திரிகுணாதாரம் திரையாணாம் ஜனகம் பிரபும் ஸ்மரன் நம சிவாயேதி லலாட்டே தத் திரிபுந்திரகம். பிரபு மீன்ஸ் த சுப்ரீம் லார்ட், த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் வேர்ட் யூஸ்ட் இன் த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் சே சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வஸ்ய பிரபும் ஈசானம். த அல்டிமேட் ரூலர் ஹூ இஸ் ஆல்சோ த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். மகாநாராயண உபநிஷத் அங்குஷ்ட மாத்திரா புருஷோ அங்குஷ்டம் ச சமாஸ்ருதா ஈஷா சர்வஸ்ய ஜகதா பிரபுஹு பிரீநாது விஸ்வபுக். அங்குஷ்ட மாத்திரா ஹி இஸ் பிரசன்ட் இன் த விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் பிரசன்ட் இன் த சைஸ் ஆஃப் த தம்ப் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். ஈஷா சர்வஸ்ய ஜகதா பிரபு மீன்ஸ் த லார்ட். திஸ் வேர்ட் இஸ் யூஸ்ட் வெரி ஆஃபன் ஃபார் லார்ட் சிவா இன் த உபனிஷட்ஸ். அண்ட் தென் பிரவர் பிரபு பீமா பீமா உக்ராயச்ச பீமாயச்ச நமோ அக்ரே வதாயச்ச தூரே வதாயச்ச நமோ. எய்த் அனுவாக்கம் பீமா உக்ர ஹீஸ் ஃபியர்ஸ். வென் மகாதேவா மகாதேவாஸ் பார்ஷியல் அம்சா வீரபத்ரா அண்ட் காலபைரவா தே ஆர் ஃபியர்ஸ் இன் ஃபார்ம்ஸ். ஹீஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் த பீப்புள் ஹூ டிஸ்டர்ப்ஸ் ஹிஸ் டிவோட்டீஸ். மகாதேவா இஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் ஹூ டிஸ்டர்ப் ஹிஸ் டிவோட்டீஸ். பட் மகாதேவா இஸ் ஆல்சோ ஹேஸ் அ சௌமிய ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா வெரி ஃபியர்ஸ் ஃபார்ம். ஈவன் நரசிம்மா குட் நாட் வித்ஸ்டாண்ட் தட். டு டெஸ்ட்ராய் த அஹங்கார் ஆஃப் நரசிம்மா ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா இன் தட் ஃபியர்ஸ் ஃபார்ம். பிரவரோ வரதோ வரஹா பிரவரோ பிரவர மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் வை ஹீ ஸ்பெஷல் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா. ஸோ ஹீ இஸ் பிரசன்ட் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் கைவல்லி உபநிஷத் சேஸ். ஸோ ஹீ இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ். சர்வபூதானி ச ஆத்மனி அட் த சேம் டைம் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ் ஆர் பிரசன்ட் ஆஸ் ஹிஸ் பார்ட் அண்ட் பார்சல்ஸ். ஸோ தட்ஸ் வாட் அண்ட் தென் ஹீ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். எவ்ரி ஜீவாத்மா ஹேஸ் அன் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் தட் பரமாத்மா தட் இஸ் சாம்ப சிவா. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். வரதோ வரஹா வரதோ ஹூ கிவ்ஸ் பூன்ஸ் ஹூ இஸ் ரெடி டு கிவ் எனி பூன் தட் அ ஜீவா வாண்ட்ஸ். Even if the Jivatma wants actually to attain the post of Brahma, Vishnu or Indra, Mahadeva is ready to give that. He comes to Nandi and asks, oh Nandi, what do you want? Do you want, 213th chapter of Varaha Puranam says that, do you want actually the Aishwaryam or do you want Swarga or do you want the Ashta Siddhi? And also, do you want Brahma, do you want to become Brahma or Vishnu or Indra? Brahmatvam, Lokapalatvam, Shakratvam, 213th chapter of the Varaha Purana. So he says that. And likewise, he says the same things to Upamanyu and also Andaka in many, many places. So he is ready to give any boon that the Jiva wants. But at the end of the day, the only thing is that is eternal is Mahadeva. If you ask for anything else that is perishable, there is no point at the end of the day. There is no point. So, one should aspire only to attain the feet of Mahadeva. Varaha. Varaha means one who is spread everywhere. One who spreads. One who is all-pervading. Sarvo vai rudrastasmai rudraya namo astu. The Vedanta says. And then Sarvatma. The next name is Sarvatma. So, Sarvatma means one who is Atma. Sarva means everything and the Atma means the soul of every being. Sarvatma. So, the Antaryami, he is described as the Antaratma of the entire universe and also the Antaratma of all the Jivas. You have seen that. Angushtamatraha Purushantaratma Sadajananam Hridaye Sannivishtaha Hridamanisha Manasabiklipto Ya Etat Vidramritaste Bhavanti. He resides in the size of a thumb in the heart of all the living entities and also he is in the heart of the devas too. Deva.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 5.

பிரவாயுமச்சாபிருஹதீமானீஷா ப்ருஹத்ராயம் விஷ்வவாரக்ஞேரதப்ராம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.

0: यच्छति एकविंशेन ऋतुन्धत्ते सप्तदशेन प्रजायते तस्मात् सप्तदशस्तोमो न जगत्यः प्रजापयते सप्तदशः
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
3: Adhikaranam Ityasya Vachyam. अधिकरण नाम आधेयाधिकरण भाव नास्ति वाच्यम् इत्यर्थः परम ब्रह्म
2: अस्य सकल शब्द वाच्यत्वेपि परभाव बोधकत्वेन मुख्यतया भवादि शब्दाभिधेयत्वेन न अन्य शब्दाभिधेयत्व अभिधेयत्व भंग प्रसंगः अभाव भाव प्रसंगः
3: अर्थं पुरीयते
2: अस्य
4: सकल शब्द वाच्यत्वेपि
3: अस्य परमात्मनः सकलशब्दवाच्यत्वं सिद्धान्ते अङ्गीकृतं वर्तते सकलशब्दवाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थसङ्गृहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन मुख्यतया പരഭാവബോധകത്വേന മുഖ്യതയാ അഷ്ട അഷ്ടോ നാമാനി ഗൃഹ്യന്തെ പരഭാവം എന്നാണ് വ്യാഖ്യാനം പണ്ടാർ ഇവർ വിശിഷ്യ ജന്മാധികാരണത്വ തദുപാദ ഉപപാദക ഗുണബോധകത്വേനേത്യർത്ഥ ജന്മാധികാരണത്വ ഉപപാദകാഹ ഏ ഗുണ എന്ത ഗുണം ഇരുന്നാൽ ജന്മാധികാരണത്വം സിദ്ധിക്കുമോ അന്ത ഗുണങ്ങളെ വെച്ചിട്ട് അന്ത ഗുണങ്ങളെ പ്രവൃത്തി നിമിത്തമാ വെച്ചിട്ട് എന്ത ശബ്ദങ്ങൾ ഇരിക്കോ അന്ത ശബ്ദങ്ങളെ ഇങ്ങ് സംഗ്രഹം പണി വെച്ചിരിക്കാൻ അയ്യോ അന്യേപി യത്കിഞ്ചി ഗുണവാചകാ ഭവന്തി പരന്തു വിശിഷ്യ ജന്മാധികാരണത്വം മുഖ്യം അത് ആ ലക്ഷണത്തിൽ ചേർന്നിരിക്കില്ലയാ അന്ത അന്ത ലക്ഷണത്തിലെ ലക്ഷണം ജന്മാധികാരണത്വം അന്ത ജന്മാധികാരണത്വത്തെ നിരൂപിക്കക്കൂടിയ ജന്മാധികാരണത്വം എതിനാല് സമർത്ഥനം പണമോ അന്ത ഗുണങ്ങളെ ചൊല്ലക്കൂടിയ പേരുകൾ മുഖ്യമാ വെച്ചിരിക്കുക
2: ഭവശബ്ദവാച്യം
3: ക്രമേണ വ്യാഖ്യാനം കരോതി ഭവഃ ഇത്യസ്യ കുർത്ഥ ഭവതി ഇതി ഭവഃ
2: സർവത്ര സദാ ഭവതി
3: സർവദാ ഭവതി സർവദാ ഭവതി ഇത്യർത്ഥം
2: ഭൂധാതോഃ സത്താർത്ഥത്വാത്
3: ഭൂധാതോഃ സത്താർത്ഥത്വാത് ഭൂസത്തായാം
2: സർവത്ര അനുവർത്തമാനം സദ്രൂപം ബ്രഹ്മ ഇതി
3: വിജ്ഞായതേ അതന സർവത്ര അനുവർത്തമാനം സദ്രൂപം ബ്രഹ്മ വിജ്ഞായതേ സദ്രൂപം സത്താരൂപം ബ്രഹ്മ വിജ്ഞായതേ അത് അതിനുടേ സ്വരൂപം
4: അചേതനേപി വസ്തുനി സദ്രൂപം ബ്രഹ്മ
3: ആ സ്വഭാവ ദൃശ്യതേ
4: ഇതി
3: വ ആ തദ് അപേക്ഷതേ കഥമിതി വദതി അഗ്രേ
4: അഭിന്ന നിമിത്തോ
3: പശ്യന്തു ബ്രഹ്മ സകലസ്യ പ്രപഞ്ചസ്യ ഉപാദാനം ഇതി യദാ ഉച്യതേ ഉടനെ ഒരു കേൾവി വരും എന്നാ തെരുമാ ഇപ്പൊ മൃത്ത് ഘടസ്യ ഉപാദാനം ഇത് അംഗീകരിയതേ ലോകേ സ്പഷ്ടം തസ്യ അതൊക്കെ എന്ന തെളിവ് ഇത്യുക്തി മൃത് ഘട ഇതി പ്രതീതി ദൃശ്യത്തെ ഖലു തത്ര സമാനാധികരണീയ ശബ്ദപ്രയോഗോ ഭവതി മൃത് ഘട സുവർണം കുണ്ടലം എവച്ച ഉപാദാനദ്രവ്യം ഉപാദാനദ്രവ്യവാചക ശബ്ദേന ഉപാദേയ ദ്രവ്യവാചക ശബ്ദസ്യ സമാനാധികരണീയ പ്രയോഗ ലോകേ ദൃശ്യത്തെ സർവത്ര സുവർണം കുണ്ടലം മൃത് ഘട ഇത്യവം യദ്യത് മൃണ്മയം സർവത്ര മൃത് മൃത് മൃത് പ്രയോഗം കർത്തും ശക്യത യദ്യത് സുവർണമയം തത്ര സുവർണം സുവർണം ഇതി പ്രയോക്തും ശക്യത തദ്വത് ബ്രഹ്മൈവ യദി ജഗതഃ ഉപാദാനം സ്യാ ലോകസ്യ പ്രപഞ്ചേ വിദ്യമാനസ്യ സർവസ്യ ഉപാദാനം സ്യാ തരി ബ്രഹ്മഘട ഇതി പ്രയോഗ പ്രതീതിഹി വാ അപേക്ഷതേ ഖലു കുത്രാപി ബ്രഹ്മ സാമാനാധികരണേന പ്രതീതി അസ്തി വാ ഇദം ബ്രഹ്മ ഇതി പ്രതീതി നാസ്തി തഥാ നാസ്തി ഖലു തരി കഥം ബ്രഹ്മണ ഉപാദാനത്വം അത് ഏതാതൊരു തെളിവ് കൊടുക്ക മുടിയുമോ കേട്ടാ അത് തെളിവ് ഇരുക്ക് ബ്രഹ്മണ ഉപാദാനത്വം കേന രൂപേണ ഇത്യുക്തി സത്വേന രൂപേണ സത്വം ബ്രഹ്മണ സ്വരൂപം സ്വരൂപ അന്തർഗതം സച്ചിദാനന്ദം ലക്ഷണത്തിൽ ഇരിക്കില്ലയാ ചിത്തും ഇരുക്ക് ആ ചിത്വം ഇന്ന് ജഡവസ്തുനി പ്രതീയത സത്വം പ്രതീയത്തെ തത്ര ഉപാദാനപദാർത്ഥേ വിദ്യമാനം സർവമപി രൂപം ഉപാദേയെ പ്രതീയതയ്ക്ക് അപേക്ഷ നാസ്തി ഏതോ ഒരു രൂപം തിരികെ തരണ്ട പോലും इदानीं मृदि अनेके धर्माः भवन्ति, तत् सर्वम् आदाय प्रतिदृ नास्ति नास्ति, ज्ञायते खलु? किं मृदि घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उच्यताम्? पिण्डरूपेण आसीत्, पिण्डो घटः इति प्रतिदृर्नास्ति यतो न तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतिदृर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादानतावच्छेदकं नास्ति तावदेव, येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् अद् पूर्वमग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्य कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते. மிருத் கடஹ மிருத் சராவஹ மிருத் பாத்திரம் மிருத் அப்படி வரணும். அந்த மாதிரி சன் கடஹ சன் பட்டஹ சன் விருட்சஹ சன் சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் சொல்லலாம். எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது, சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம். சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் ஞாயதே எல்லாமே சத்துன்னு தெரியுது.
4: உபாதானதாவச்சேதகம்
3: இது சத்து சத்து வஸ்து ஏகம் தெரியுது, ஏகமா தெரியுது இல்லையா? ஏகம் கிமபி வஸ்து சர்வத்திர அனுகதம் அனுகதமா இருக்கு. மையாயிகானாமபி ஜாதி சித்தம் இதமே குல பிரமாணம் ஜாதி இது ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பிதே அனுகத பிரதீத்யா. அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது. கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்திர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி. கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதிம் நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல தரி அன்ய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேன அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேன சர்வத்திர சத சத சத இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது. நைய்யாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேன அங்கீகரியதே இது சர்வத்திர அனுபவதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி
4: தத்ராபி சத்வாவச்சின்த்வேன ஞாயதே கிள சத்வம் தத்ர அஸ்தி தத்வச்சின்த்வேன தஸ்ய பதார்த்தஸ்ய ஞானம் ந பவதி அதஹ இதேவ ஞாயதே.
3: அது நமக்கு விவேகம் இல்லை, அதனாலதான் நமக்கு பிரிச்சு தெரியாது. வயந்து கடமையோ பசியாம பிரம்ம நபஷ்யாம் பிரம்ம ஜானாதி வா நானாமி இது வதது ஜானாதி பவான் சன் கடா இது கலு வதது கடம் சத்வேன கலு அவகச்சதி அந்த சத்ரூபமா தெரியிறது பரமாத்மன ஸ்வரூபம் இது அதைவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மன பிரத்யக்ஷம் நாஸ்தி இது நமக்கு ஏம் இருக்குது சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீகரியதே அங்கீகர்த்தவியமே பவதி
4: உபாதானதாவச்சேதக தர்மா சர்வே தத்ர சர்வே தர்மா தத்ர அபேக்ஷந்தி இது நாஸ்தி
3: ஏன ரூபேண பிரதீயதே தேன ரூபேண உபாதானம் தரி சத்வேன ரூபேண பரமாத்மா உபாதானம் பரியாப்தம் ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே சர்வத்ர அனுவர்த்தமானம் இது ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஜ்ஞாயதே
2: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ
3: சௌம்யேதம் அக்ர ஆசீத் ஹே சௌம்ய சௌம்யா இது சம்போதனம் சௌம்ய உத்தாலக ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானி திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்துக்து சிருஷ்டேஹே பூர்வம் சதேவ ஆசி சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்விதீயம்
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
3: அங்கே சத்யம் இருக்கு
2: சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானமிஷ்யதே
3: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே
4: உபரக்தம் இஷ்டே பரிணாம
3: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத்கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம்னு சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதான கமிஷ்யதே ததா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாச்சியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த அது சத்ரு சத் சப்தசி வியாக்கியானம் ஜாதம் भवशब्दस्य व्याख्यानं जातम्।
4: तत्र जन्मस्थितिलय कारणत्वं तत्र कथं भवति सर्वत्र सत्ता
3: तथा न जगदुपादानत्वं निरूपयितुं तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं सत्तारूपत्वं तस्य अपेक्षते। सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते। सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्। अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति। जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः। एवं रीत्या सर्वत्र योजनीयः।
2: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात् सकलसंहर्तृब्रह्म प्रतिपाद्यते।
3: अत्र जगत् संहर्तृत्वं तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः। धात्वर्थवशात् सकलसंहर्तृब्रह्म प्रतिपाद्यते इदानीं श्रुतयः उच्यन्ते।
2: तस्मादुपसंहर्त्रे महाग्रसाय नमः।
3: महाग्रासाय
2: नमः। महाग्रासाय नमः।
3: महान् ग्रासः यस्य सः ग्रासः नन ग्रह गृह्यते ग्रस्यते इति ग्रासः साधारणमा ग्रासं சொன்னால் இது முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அது இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா இவன் கிறிஸ்துவாக்களுக்கு பிடிச்சதே அதுக்கு கிராசம்னு பேர். பரமாத்மா மகாகிராசா இதுக்கு சமக்ரம் தஸ்ய கிராசா இது வை நம அஸ்து
2: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதனஹ
3: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்யோஸ் உபசேசனம் கைத்தா வேத யத்ர சஹ இது கடோபனிஷத் வாக்கியம். யஸ்ய பிரம்மணஹ பிரம்ம பிராமண க்ஷத்ரியாதிகம் சர்வம் ஓதனஹ பவதி மிருத்யுஹ உபசேசனம் பவதி
4: கிராஸ
3: சர்வசம்ஹர்தா இதி தாத்பரியேன ஸ்ருதி ஏவ கல்பனய சாஹித்ய ஸ்லோகவத அஸ்தி சமக்ரம் ஜெகத் ஓதன மிருத்யுஹ உபசேசனம் ஓதனத்தை ஓதனம் பக்ஷணம் பண்றதுக்கு தானே உபசேசனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் உபசேசனம். அது மிருத்யுவே உபசேசனமா வச்சுட்டு சமக்ர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம் பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
2: ஈசானவாச்சியம்
3: சாபேக்ஷம் நாஸ்தி அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேக்ஷம் பவதி அஸ்மதபேக்ஷயா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேக்ஷயா அன்யஸ்ய இதி சாபேக்ஷம் ஐஸ்வர்யம் பரமாத்மன தூ நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்
2: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபிஹி இதி ஸ்ரவணா
3: ஈஷனீபி
4: ஈஷினீபி
3: ஈஷினீபி நிர்காலம் அத்ர ஈஷனீபி நிர்க இது இதெல்லாம் அங்க இருக்கு அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு
2: பூர்வம்
4: அஸ்து
3: அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும் அதிலிருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர். ஈஸ்வரஸ்ய
2: ஈஸ்வரஸ்ய ஈஷிதம் வியாபேக்ஷிதயா பசுபதி
3: அபேக்ஷதயா
2: வியாபேக்ஷதயா பசுபதி
3: ஈஷிதம் ஈஷிதம் வியாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடியதோன்னு வேணும் அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதையா
2: அபேக்ஷதையா பசுபதி சப்த வாச்சியம்
3: பசுபதி சப்தஸ்ய வியாக்கியானம் பசுபதி சப்த வாச்சியம் பசுபதி இது பசு இது பரமாத்மா பரம் நாஸ்தி ஜீவபர சப்த பசுபதி தானே அவரை சொல்லணும் பசுபதி சப்த வாச்சியம் பவதி பிரம்ம மான்
2: பாஷசம்பந்தேன பசுத்வ வ்யவஹாரத் பசுக்ரஹண பசுக்ரஹணாத் पशुपाशद्वये
3: सर्वे जीवाः अत्र ग्राह्याः पशुशब्देन ग्राह्याः सर्वेषां तद्विपदां चतुष्पदां सर्वेषां प्राणिनां पशुशब्देन ग्रहणं कर्तव्यम् तत् पशुशब्दः यतैः लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशुरिव पशुः इति அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
4: பந்தன்
2: சமான
3: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
2: அனேன சிதசின்நியாமகம் ப்ரஹ்ம இதி விஜ்ஞாயதே.

0: அபிபவம் அபிபவம் இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்படலையா? அபிபூதம் ததியம் சுரூபம் நதிருஷ்யதே அந்நதீன சுரூபேன தரி தேன இதம் அபிபூதம் இத்துச்சதே மறைஞ்சு போறது மறைஞ்சு போறது அத்த இதம் பதம் சுவர்ணம் தைஜசம் இத்துச்சதே தஸ்ய ரூபம் பார்த்திவேன ரூபேன அபிபூதம் தீபிகாயம் பிரயோகம் பவதி அது என்ன அர்த்தம் மறைஞ்சு போயிருக்கு பார்த்திவேன ரூபேன அபிபூதம் பவதி சுவர்ணஸ்ய அது சுவர்ணம் தைஜசம் தான் பாஸ்வர சுக்லமா இருக்கணும் இல்லையா அது பீத ரூபமா தெரியுது அது பீதத்வா பிருத்திவி இது பூர்வபக்ஷி வததி ததா நாஸ்தி தது பார்த்திவம் பீத ரூபம் வர்த்ததே பார்த்திவேன பீத ரூபேன சுவர்ணஸ்ய தைஜசம் ரூபம் தத்ர அபிபூதம் அத்தத்ர அபிபூதம் நமக்கு ஓர்த்தா அது தெரியறது இல்லைன்னு அர்த்தம் இதனால அது தெரியறது இல்லைன்னு
1: அர்த்தம்
0: குத்ரா அஸ்து அர்த்தம் ஆகுது கலு பர தேஜோபிஹி அனபிபவனீயம் மறக்க முடியாம இருக்கிற மறக்க முடியாத தேஜஸ் தேஜா அப்பேற்பட்டு தேஜஸ் இருக்கிறதுனால உக்ரஷப்த வாச்சியத்துவம் பிரம்மணா உலகமே
1: பிரகாசிக்காது
0: பயம் இல்லாம பிரவர்த்திக்காது இல்லையா பீஷாஸ்மாத் வாதத் பவதே பீஷோதேதி சூர்யா எத்தனை பந்தனத்தில் இருக்கிற வரைக்கும் பயம் தான் இல்லைன்னா பிரவர்த்திக்காது ஏதோ ஒரு பயம் இருக்கணும் நியாமகத்துவேனா நியாமகஸ்ய விஷய பயம் பவதி அதான் நிகில சேதன பய ஹேதுதயா பீம சப்தாபிதேயம் பிரம்மா அதான் பீம பய ஹேதுத்வ பீம இது உச்சதே
1: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவ
0: மகத்மா மகத்வேன
1: தீவ்யதி
0: தீவ்யதி தீவ்யதி பிரகாசத்தை ரமதே ரமதே மகத்வேன ரமதே மகத்துவம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா மகத்வேன ரமதே இது மகாதேவா சுவானுபவ வியாக்கியானம் சுவானுபவானந்த ஸ்வரூபே சுவானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறது கஷ்டம் ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே அஸ்ய கிருதே அந்யத் நாபேக்ஷதே கலு மகத்வேன தீவ்யமானதய மகாதேவ இத்துச்சதே
1: சிவஹ
0: சிவஹ இது
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சியதே மகாதேவ
0: கஸ்மாத் உச்சியதே மகாதேவ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சியதே மகாதேவ
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ இதி அஸ்து
1: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்வம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி
0: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி अतः शिव

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, now we are listening to Kedichanada Subhrabhatham, presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஆனந்தாய நமஹ, அனந்த திருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அவிவாத்யாய நமஹ.

ஸ்ரீவத்சாய நமஹ, விதுருமச்சவயே நமஹ, பக்திகம்யாய நமஹ, பராய நமஹ, பிரம்மணே நமஹ, மிருகபாணார்ப்பணாய நமஹ, அனகாய நமஹ, அத்ரித்ரோ.

ஆவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷ.

ஆத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டா.

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய.

ரிஷிகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

சர்க்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ.

சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியத

சத்யோஜாத மந்திரா சேல்ஸ் தட். சத்யோஜாதா இஸ் த முகா, ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் சிவா. சத்யோஜாத வாமதேவ அகோர தத் புருஷ ஈசான. ஸோ த உபநிஷத் க்ளோரிஃபைஸ் சத்யோஜாதா அண்ட் இட் சேஸ் பவே பவே நாத்தி பவே. நோ, பவா மீன்ஸ் ஆக்சுவலி த கிரியேஷன், ரைட், த காஸ் ஆஃப் கிரியேஷன். மகாதேவ இஸ் த காஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ டோன்ட் கிரியேட் மீ அகெயின், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அகெயின் ஓ மகாதேவா. நாத்தி பவே, நாத்தி நாத்தி மீன்ஸ் டோன்ட், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் சம்சாரா. பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ. ஓ பவா, டோன்ட் புட் மீ இன் டு ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், யா, இன் ஓ பவா டோன்ட் புட் மீ இன் டு into Baba. So like Baba means another name of Lord Shiva. Another meaning is that Baba means actually the Bava Sagaram. So don't put me into that. So give me Mukti. Trimbakam Yajamahe. So that's another thing. So Baba. So that's about the first verse.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.